0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மக்களே, வீக்கெண்ட் வந்தாச்சு. அடிக்கிற அலாரம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கலாம்னு தூங்கி எழுந்து வயிறு முட்டை சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும்
1: உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
0: வெல்கம் டு ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன், ஓன்லி ஒன் ரேடியோ சுரோ. வழக்கம் போல நம்ம வீக்கெண்ட் காலிவுட் ஃபில்டர் காஃபில சினிமா அப்படியே ட்ரெண்டிங் ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஹிட் சாங்ஸும் காத்துட்டு இருக்கு. மொத்தமா சொன்னா அடுத்த 3 மணி நேரம் உங்க காஃபிக்கு சைட் டிஷா நான் இருக்க போறேன். சோ நீங்க இங்க இருந்தாலும் சரி, கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ரூம்ல சில் பண்ணிட்டு இருக்கீங்களா, வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வீக்கெண்ட நம்ம ஸ்டைல ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ சீட் பெல்ட் டைட் பண்ணுங்க, மினி ட்ரிப் டு சென்னை போலாமா? Keep listening to Filter Coffee with me now. RJ Show, only on Radio Snow.

0: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோட் டாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து ஒரு செலிபிரிட்டி பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். யாரா, லாஸ்ட் வீக் தான் வந்து இவரோட பர்த்டே எல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு நமக்காக ஃப்ரெஷ்ஷான பல அப்டேட் எல்லாம் கொடுத்திருக்காரு ஜிவி பிரகாஷ் குமார்.
1: ஜிவி பிரகாஷ்,
0: நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 100 மார்க் வாங்குறது பெரிய விஷயமா இருக்கும். ஆனா ஜி பிரகாஷ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், லைஃப் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே 100க்கு 100 வாங்கி கலக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா ஒரு பாட்டு இருக்கும். லவ் பண்ணும் போது ஜி பிரகாஷ் பாட்டு இருக்கும், லவ் ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு பாட்டு இருக்கும், நைட் 2 மணிக்கு தூக்கமே வராம புலம்பிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு கண்டிப்பா நம்ம மைண்ட் ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து பல பாட்டை கம்போஸ் பண்ணி பல படங்கள் நடிச்சு நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் ஜி பிரகாஷ் குமார் அவர்களுக்கு ரேடியோஸ்னோ டீம் அண்ட் லிசனர் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு ஷோல வந்து ஜி பிரகாஷ் பத்தி பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்களை வந்து பேச போறோம். அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டான காலிவுட் அப்டேட்டும் உங்களுக்காக வந்து அலசி ஆராய்ஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ட்ராக் வந்துட்டு இருக்கு, கிட்ட என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன்ட் தி ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜிங்க ஷோ ஆன் யுவர் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு போடாம்

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பீட்டை கேட்டு உள்ள வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஷோல வந்து அவர் தான் கதாநாயகன். ஏன்னா அவரை பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதுவும் அவரோட பர்த்டே ஸ்பெஷல் மட்டும் கிடையாது. அவரோட சினிமா கெரியர்ல 100வது படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு மைல் ஸ்டோன் வெற்றியை கொண்டாடுற அளவுல பல சினிமா பிரபலங்கள்லாம் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் அவரோட அன்பை வெளிக்காட்டுற அளவுக்கு கோல்டு செயின் தங்க சங்கிலியை கிஃப்டா கொடுத்திருக்காரா, அது வேற யாரும் இல்ல, சிங்கர் வேல்முருகன். யார் இந்த சிங்கர் வேல்முருகன் கேட்டீங்கன்னா, தன்னோட இளம் வயதுல வந்து கானா பாடகரா வாழ்க்கைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் மியூசிக்லயே ஆடுகள மூவில ஒத்த சொல்லால இந்த பாட்டு மூலியமா தான் பிரபலமானாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மியூசிக்லயே 25 படத்துக்கு மேல வந்து பாடி பாடின பாட்டு எல்லாமே ஹிட். சோ அப்படிப்பட்ட புகழ் கொண்ட வேல்முருகன் தன்னோட வாழ்க்கையை மாத்தின குரு ஆசான் ஜிவி பிரகாஷ் குமாரோட 100வது படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க சங்கிலி வந்து கிஃப்டா கொடுத்திருக்காரு. அந்த கோல்டு செயின்ல வந்து தன்னோட அன்பை வெளிக்காட்டுற மாதிரி 100 பிலிம்ஸ் ஜிவி சார்னு ஸ்பெஷலா என்கிரேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் தோணும், நமக்கும் வருஷம் பர்த்டே வருது, யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டாச்சும் கோல்டு செயின் என்ன ஒரு கவரிங்காச்சும் வாங்கி கொடுக்க ஆள்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நம்ம ஜிவி பிரகாஷா இருக்கணும், இல்லனா வந்து வேல்முருகன் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும். ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் இல்லன்றனால அதை பத்தி ஃபீல் பண்ணி எந்த யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மக்களே, ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனோட வெற்றியை பார்த்து கொண்டாடும் போது அது ஒரு மாதிரி வேற லெவல் ஹாப்பினஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராக் ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல வேல்முருகன் தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். Stay tuned to the Filter Coffee with me now on the RJ Show only.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒரு பக்கா ஃபில்டர் காஃபி ஈவினிங் ஷோல அடுத்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இருக்கு. அதாவது லாரன்ஸ் மாஸ்டரோட படம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த பேய் படத்துக்கு இருக்க டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே குறையாது. ஹாலிவுட்ல வந்து இந்த காஞ்சூரிங் 1, 2, 3, நன், ஆனபெல்லா மாதிரி படங்கள்லாம் எப்படி ஹிட்டோ அந்த மாதிரி வந்து ஹாலிவுட் லெவலுக்கு காலிவுட்ல எடுக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர்னா அவர் தான் லாரன்ஸ் மாஸ்டர். அவரோட காஞ்சனா மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல இருக்க மியூசிக்கை கேட்டாலே ஒரு மாதிரி அள்ளி கிளம்புற மாதிரி பயங்கரமான ஒரு மியூசிக் அது. அந்த படத்தோட பார்ட் 4 காஞ்சனா 4 ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த லாரன்ஸ் மாஸ்டர் படம்னு சொன்னாலே கண்டிப்பாக ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க. அது பேய் படமாக இருந்தாலும் சரி, நார்மலான படமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த காஞ்சனா ஃபோலியுமே ரெண்டு ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருந்தாங்க. ஒன்று பூஜா, உங்களுக்கே தெரியும், அலமத்தி அபூபு, மோனிகா பலூஜி மாதிரியான பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் வந்து நோரா ஃபத்தேஹி. அவங்க வந்து ஒரு கனடியன் சிங்கர் அண்ட் டான்ஸரா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின் வச்சு தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த படத்தை. இப்போ காஞ்சனா ஃபோல மூணாவது ஒரு ஹீரோனும் என்ட்ரி கொடுக்குறாங்க. பெரிய ஒரு டைட்டில் கார்ட். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இப்ப காஞ்சனா 4 என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் பல படங்கள்ல, பல கோணங்கள்ல, பல கதாபாத்திரங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மூக்குத்தியம்மன் படம் பார்க்கும்போது, கடவுளா பார்க்கும்போது எப்படி நமக்கு கியூரியாசிட்டி அதிகமானுச்சோ, அதே மாதிரி இந்த படத்துல காஞ்சனா 4 பேயா பாப்பமான்றதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட சேர்ந்து பிளாஷ்பேக் சீன்ல வந்து நயன்தாரா மேம் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்கன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, காஞ்சனா 2 இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன் தி ஃபில்டர் காஃபி வித் மீனா. உங்க ஆர்ஜே யஷோ ஆன் யுவர் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.

வெல்கம் பேக் டு ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஷோல வந்து காலிவுட் அப்டேட்ல மாஸ் கமர்ஷியல் ஹாரர்னு பல திரைப்படங்களை பத்தி பேசியிருக்கோம். அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஹார்ட்ட டச் பண்ற மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் பக்கம் போலான்னு இருக்கேன். சின்ன சின்ன ஆசை அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அதே ஃபீல் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்க ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து வெயிட்டான கேரக்டர்ஸ். ஒன்று, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மலையாளம் சினிமாலேருந்து இப்போ தமிழ் சினிமாவில் காலிவுட்டே கொண்டாடுற அளவுக்கு மாறி இருக்க ஒரு ஆக்டர் தான் ஆக்டர் இந்திரன் சார். அவரோட சேர்ந்து மதுபாலா மேம் ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வாரணாசி பேக்ட்ராப்பில் ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி உருவாகிற ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பும் எமோஷனல் ஜேர்னியும் தான் அந்த படத்தோட கோர் அப்படின்றத வந்து படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. இந்த காலத்தில் எல்லாரும் ஆக்ஷன் மூவிஸ் கமர்ஷியல் சஸ்பென்ஸ்னு ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் தான் கொஞ்சம் ஸ்லோவா உட்கார வச்சு மனசை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும் நினைக்கிறேன். சோ அது மாதிரி ஒரு ஃபீல் குட் ஜர்னி தான் இந்த சின்ன சின்ன ஆசை. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரிதாங்க, பெரிய பெரிய ஆசையெல்லாம் நிறைவேறணும்னு அவசியமே கிடையாது. சில நேரங்களில் வந்து ஒரு நல்ல பாட்டு, ஒரு நல்ல காஃபி, ஒரு நல்ல கான்வர்சேஷன் வித் ஃப்ரெண்டோ லவ்வரோ இந்த மாதிரி இருந்தாவே போதும். அதுவே பல பேருக்கு வந்து சின்ன சின்ன ஆசையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு ஆன் த வே, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷ். ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரம் ஜிவி பிரகாஷ் குமாரோட வாரம்ன்றனால அவரோட பர்த்டே ஸ்பெஷலா அவரை பத்தி பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கோம். அதுலயும் ஜிவி பிரகாஷ் குமார் பத்தி பேசும்போது அவர் கம்போஸ் பண்ண பாடின சாங்ஸ் பத்தி மட்டும் பேச முடியாது, அவரோட சில காம்பினேஷன்ஸையும் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அந்த வகையில அந்த மாதிரி ஒரு கோல்டன் கோம்போ தான் ஜிவி பிரகாஷ் குமார் அண்ட் நா முத்துக்குமார். ஜிவி பிரகாஷோட இசை ஒரு பக்கம், நாமுத்துக்குமாரோட வரிகள் மறுபக்கம்னே இந்த ரெண்டு பேரோட காம்போல வந்த பாட்டை கேட்டாலே ஹெட்போன்ஸ் போட்டு பாட்டை கேட்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா காத்துல கையை நீட்டி பறக்க ஆரம்பிச்சிருவோம், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுலயும் சில பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா எவர்கிரீன் சாங்ஸ், எப்ப கேட்டாலும் அதே மாதிரி இனிமை கண்டிப்பா இருக்கும். பூக்கள் பூக்கும் தருணம், உன் பேரை சொல்லும் போதே, உன்னாலே என் ஜீவன், இந்த மாதிரி பாட்டுலாம் வந்து கேட்கும் போது நாமுத்துக்குமார் சார் கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாட்டுலாம் வந்து மெலடியோட சேர்த்து பல மெமரிஸும் கண்டிப்பா இருக்கும். அப்படி ஒரு பாட்டை நம்ம ஷோலையும் கேட்க போறீங்க. ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ. இந்த பாட்டுல வந்து டோஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும், அதனால கேட்டு என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம், இது ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு

ஜிவி பிரகாஷ் நாமுத்துக்குமார். இந்த மேஜிக்கல் கோம்போல ஒரு பாட்டை கேட்டு ஒரு கூட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் ஷோக்ல வந்திருக்கீங்க. வெல்கம் பேக் மை டியர் மக்களே. யூ லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஹீரோ ஜிவி பிரகாஷ் பத்தி பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அதுல இந்த முக்கியமா அந்த மேஜிக்கல் காம்பினேஷன்ல நாமுத்துக்குமாரும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்தா எப்படி ஒரு பாட்டுல மேஜிக் கிரியேட் ஆகுமோ அந்த மாதிரி, இந்த லவ் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷும் ஷைந்தவியும் சேர்ந்து ஒரு பாட்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தனி ஃபீல் கண்டிப்பா அந்த பாட்டுல இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில எத்தனையோ லவ் சாங்ஸ் வந்திருக்கு, ஒரு மியூசிக் கம்போசரும் சிங்கரும் சேர்ந்து ஹிட்டான பாட்டுலாம் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பாட்டுல கண்டிப்பா ஒரு தனி ஃபீல் இருக்கும். எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்காத ஒரு பாட்டா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல ஹிட் ஆச்சு, ஓகே, ஆனா எப்ப கேட்டாலும் 10 வருஷம் கழிச்சு கேட்டா கூட அதே ஃபீல் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு நல்ல மெலடி சாங்கோட பவர். அண்ட் நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதாங்க, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சாங் இருக்கும், இவங்க ரெண்டு பேரோட காம்போல வந்த சாங்கா இருக்கும், அந்த பாட்டை எப்போலாம் கேட்கிறமோ நமக்கு வந்து ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து கண்டிப்பா நம்ம மைண்டுக்கு வருவாங்க அந்த பாட்டு கேட்கும்போது. சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன் மைண்டுக்கே வந்துடக்கூடாதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம், அந்த பர்சன் கூட இந்த பாட்டு கேட்கும்போது வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேஜிக் கிரியேட் பண்ற காம்பினேஷன்ல கண்டிப்பா ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியோட பாட்டு கண்டிப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையில. அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்க போறோம். சோ பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் மை டியர் மக்களே, கீப் லிசனிங் தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட்டு.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜி யஷ், ஓன்லி ஒன் ரேடியோ சிரோம். தமிழ் சினிமால நாளுக்கு நாள் பல சாங்ஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அது வந்து குத்து சாங்ஸா இருக்கலாம், மெலடி பாட்டா இருக்கலாம், அந்த மாதிரி நாளுக்கு நாள் வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆயிட்டே இருக்கு. ஆனா ஒரே ஒரு பாட்டு மட்டும் கடந்த 4 வருஷமா வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போனாலும் சரி, இந்த ஒரு பாட்டு மட்டும் கண்டிப்பா எல்லாரும் பிளேலிஸ்ட்லயுமே இருக்கும். அது எந்த பாட்டுனா, இந்த பாட்டை எப்ப கேட்டாலும் அரபி குத்து ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம காலில் வந்துடும். அதான் அந்த பாட்டோட மேஜிக். இப்போ இந்த பாட்டு யூடியூப்ல 800 மில்லியன் வியூஸ தாண்டி ஓடிட்டு இருக்கு. நிஜமாவே இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா ஹிட் ஆகும்னு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய மைல்ஸ்டோனை கடந்து போகணும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த பாட்டை எப்ப கேட்டாலும் ஒரு பக்கம் வந்து தளபதியோட டான்ஸ், இன்னொரு பக்கம் அனிருத்தோட மியூசிக், இது ரெண்டும் சேர்ந்து இந்த பாட்டை நம்ம எப்பெல்லாம் கேட்கிறோமோ நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க பிரபுதேவா தட்டி எழுப்பி நம்ம ஒரு டான்ஸ் ஸ்டெப் கண்டிப்பா போட்டுருப்போம் நினைக்கிறேன். இப்போ இந்த பாட்டு 800 மில்லியன் வியூஸ் தாண்டி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டு ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்லயும் டிஜேயோட பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா அந்த பாட்டு இருக்கும். அதான் வந்து ரியல் அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பாட்டை நம்ம ஷோலையும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸோ மக்களே, அரபி குத்து ஆண்டவே பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க கால் மூமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து வர விபத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகே, ஸோ கீப் லிஸ்னிங் மை டியர் மக்களே. இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே ஷோ, ஒன்லி ஒன்.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே. ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக்ல பல பாட்டை கேட்டு ஆட்டம் போட்டு உள்ள வந்திருக்கோம். இதுதாங்க அவரோட ரேஞ்சு. அதாவது ஒரு சைட்ல பிறை தேடும் கனவிலே மாதிரி மெலடி பாட்டையும் போட்டு நம்ம ஆட்டெல்லாம் வந்து பிரேக் பண்றாரு, இன்னொரு சைட்ல குத்து பாட்டெல்லாம் போட்டு நம்ம ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸும் பண்றாரு. இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்றதுதான் வந்து ஒரு ரியல் கம்போசர். அதுல ஜிவி பிரகாஷ் குமார் ஒரு படி மேலே இருக்காருன்னு சொல்லலாம். அந்த வகையில ஜிவி பிரகாஷ் குமாரோட இட்ஸ்ல கொஞ்சம் லைட்டா அடுத்து கேட்சியா ஃபீல் குட் கொடுக்குற மாதிரி பாட்டெல்லாம் கேட்க போறோம். வண்டி ஓடிட்டு போறவங்க கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க, ஸ்டடியா போங்க. அங்கங்க டிராபிக் ஜாம், டிராபிக் சிக்னல் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். போக வேண்டிய தூரம் கம்மியானது, 5 நிமிஷம் லேட் ஆகி போனாலும் பரவாயில்ல, சேஃப்டி முக்கியம் பிகிலின்ற மாதிரி கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க. அப்படியே ஒரு ஓரமா நம்ம ஷோவையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நடுவுல சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, தெரிய படத்துல இருந்து தளபதி சாங். அதாவது தளபதி பத்தின அப்டேட் தான் வரல, ஜனநாயகன் படம் வருமா வராதா அப்படின்ற டவுட் இப்ப ப்ரொடியூசருக்கே வந்துருச்சு. அதனால தளபதியோட பழைய படத்துல இருந்து பல பாட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய பேசலாம். இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ, அவங்க ஆர்ஜே ஷோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ. இது காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. பொதுவாக ஒரு சினிமாவில் டைட்டில் தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டைட்டிலை கேட்கும் போதே நமக்கு வந்து கியூரியாசிட்டி கிரியேட் ஆகணும், படத்தை வந்து பார்க்கறதுக்கான ஆர்வத்தை தூண்டணும். அப்படி ஒரு டைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. படத்தோட பேர் சத்யவான் சாவித்ரி. டைட்டில் கேட்கும் போதே வந்து ஸ்கூல் டைமில் தமிழ் புக்கில் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து லீடர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆக்டர் டைரக்டர் மிஸ்கின் சார் நடிச்சிருக்காரு. என்னடா காம்பினேஷன் பார்ப்பீங்க, பட் இந்த படம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ரெண்டு பேருமே ஒரு அட்வொகேட் லாயர்ஸாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸ் கோர்ட் ரூமில் நடக்கிற ட்ராமாவாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து சாம் சிஎஸ் மியூசிக் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் சத்யவான் சாவித்ரி ஜூலை மாதம் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி இப்போ மூவி டீம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட இந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷும் மிஸ்கின் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் கெட்டப்பில் வராங்க. ஸோ டயலாக் ஸ்ட்ராங்காக இருக்கும். சேம் டைம் கிளாஷும் கண்டிப்பாக இருக்கும். நம்மளாம் படம் ரிலீஸ் ஆகும்போது இதை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். பட் ஒரு உண்மையை சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையிலையுமே எல்லாருமே ஒரு வக்கீலாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா டெய்லி ஒரு பஞ்சாயத்து ஆர்கியூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அம்மா கிட்டேயோ ஒய்ஃப் கிட்டேயோ ஒரு பெர்மிஷன் கேட்கணும்னா ஆர்கியூமெண்ட், ஆஃபீஸுக்கு ஒரே ஒரு நாள் லீவ் போட்டு மேனேஜர்கிட்ட ஆர்கியூமெண்ட்டு, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லேட்டாக வந்துட்டு போய் சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஒரு ஆர்கியூமெண்ட். டெய்லி நம்ம வாழ்க்கையிலேயுமே ஒரு கேஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். நம்ம தான் அதில் வந்து லாயராக இருப்போம். ஸோ இந்த படத்தில் வந்து என்ன மாதிரி கேஸு என்ன மாதிரி ஆர்கியூமெண்ட்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்கள் ஆர்ஜே யஷோ. ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ. இது காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ கேட்டுட்டு இருக்கீங்க. IPL இந்தியன் பிரீமியர் லீக் முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்த ஒரு மாதத்துக்கு என்னடா என்டர்டெயின்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியாக தான் வந்தார் விநாயக்னு அடுத்த ஒரு மாதத்துக்கு கிரிக்கெட்டை தள்ளி வச்சுட்டு ஃபுட்பாலை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எஸ் உலகம் முழுக்க ஒரே பேச்சு தான் ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026. இந்த வேர்ல்ட் கப் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலுங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா முதன் முறையாக 48 டீம்ஸ் 48 அணிகள் வந்து பங்கு பெற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோன்னு மூணு நாடுகள் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நம்ம ஊரில் எல்லாம் வந்து இந்த வீட்டில் நடக்கிற ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் க்ரௌடு எக்ஸ்ட்ரா வந்தாலே சமாளிக்க கஷ்டப்படுவோம். ஆனால் அந்த 48 டீம்ஸ் க்ரௌட் கண்ட்ரோல், டைம் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து யோசிக்கும் போதே தலை சுற்றுது. பட் எப்படி பண்ணுறாங்கன்றது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து ஒரு முக்கியமான மூமெண்ட்டாக சில நாடுகளோட வேர்ல்ட் கப் கனவு வந்து நிஜமாகியிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜோர்தான், உஸ்பெகிஸ்தான் மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் ஸ்டேஜுக்குள்ளே வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குல்ல. அண்ட் அதே மாதிரி இந்த ஓப்பனிங் மேட்சஸே களைகட்டுற மாதிரி ஜெர்மனி டீம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் மேட்ச்லேயே 7 கோல்ஸ் அடித்து அட்டென்ஷன் கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான பல அம்சங்கள்லாம் உள்ளே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரேடியோ சுனோவோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஆர்ஜிஎஸ் வந்து பல கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவில் ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன்ட் தி ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்கள் ஆர்ஜிஎஸ் ஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோவோ.

0: வெல்கம் பேக் டு ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ. இந்த வீக்கெண்ட் காலிவுட் ஃபில்டர் காஃபிய குடிச்சு முடிக்க போற நேரம் வந்தாச்சு. கடந்த 3 மணி நேரமா நான் பண்ண அளப்பறையெல்லாம் தாங்கி நான் கொடுத்த பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, கடையை சாத்துறதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் முடிய போகுதே, நாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போகணுமேனு ஃபீல் பண்ணாம உழைப்பே உயர்வுன்னு மோட்டிவேஷனாக டேயை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் உழைச்சி வாழ்க்கையில் முன்னேற முடியும்.
1: உங்களை மாதிரி பெரியவளுக்கெல்லாம் கஷ்டமே வராது நினச்சிட்டுங்களேன் சார். டைவர்க்கி கஷ்டங்கிறது உன் கடைக்கு வர்ற கஸ்டமருடைய தலைமுடி மாதிரி. சில பேருக்கு நிறைய இருக்கும், சில பேருக்கு கம்மியா இருக்கும், ஆனா இல்லாம மட்டும் இருக்கவே இருக்காதுடா. மொட்டையடிச்சிட்டா புதுசா வரப்போகுதுன்னு அர்த்தம்டா.
0: ஸோ மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் வெயிலில் சுத்தாமல் வீட்டிலேயே இருங்க, அப்போதான் உங்கள் கலரை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோட சைனிங் ஆஃப். நான் உங்கள் ஆர்ஜே யஷோ. குட் நைட், பை பை, டேக் கேர். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராக் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: Chennai Beats.
1: Tamil, head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?